என் ராசாவின் மனசிலே இசை ஞானி இளையராஜாவின் இசை கொண்டாட்டம் celebrating the wondrous music of Maestro Ilaiyaraaja on 3CR every Friday 8 to 9 p.m.